0: அது அளவுன்றேன் மறைக்கு. ஆனால் இந்த என் கூட உயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் ஜெச்சா மறக்க பரவாயில்ல.
1: Abby and Tyrone.
2: I mean, if I saw Stuart Little, bang.
1: On Triple J Breakfast.